கீச்சில்லுங்க உம்னங்காச்சிரி மர்த்னா உமகன் ஹூகன் சொர்காஜி என் உமன் தால் தான் ஒய் ஜோஸ்